0: without break. With Ahalya FM 90.4. கேட்டு கேட்டு கூட்டு கூட.
1: வசுதா வந்துட்டு நீ என்னோட இப்ப பரணேன்னு பரவசு.
2: ஓடிப்புல்லே.